0: இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் பாப்ப அவளையா. He is the only one. The mega one.
1: My Radio 90 FM. 90 FM. கேட்டறிஞ்ச கூட்டுக்குடா.

சினிமா பிடிக்கும் கோடம் பார்க்கும், ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும், பாரின் சரக்கு பர்ம பஜார், நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.